ஏவஷ்டபதி ஜெயபிரசாத் சத்தி அமிர்த காஹே திஷ்டாக்குர் கோ ரகமன மாஹே ஜெயபிரசாத் சுகந்தத்தல்லாமே திசுகோ செமிருத பரமகத பாமே ஜெயபிரசாத் பசே சுக மந்தர் திசே தியாய சதாமனந்தர் ஜெயபிரசாத் கிரக சங் சுக பசனா ஆட் பேர் சிம்ரோத் சரசனா ஜெயபிரசாத் ராங்கராஜ் போக நானு சதா தி ஐய தி அவன் ஜோக ஜெயபிரசாத் பாட் பட்டம்பர் ஹண்டாமே திசே தியா கத பிரலோபாமே ஜெயபிரசாத் சுக சே ஜ சோய் ஜெய மன ஆட் பேர் தகா ஜஸ் காவி ஜாய ஜெயபிரசாத் சுப கவு மானே முக்தா கோ ஜ ரசன பகானே ஜெயபிரசாத் திரு ரஹிதா தர்மன்